ஏ நரக அண்ணருளின் குதி குதிவைதான் கார்வதே காஃபிருங்க ஃபௌஜிங் எ நரகங் எல்லாவா கொம்மை ஃபஹரப் இத்தாங்க பண்டையரிங் எவரென்னா சுவால் குரவானது இன்சார் குரவ்வார சூலக் தெபாமி இங்கு காத்த வடை நுகர்ணவாயே.

0: نعمة ربك فحدث. صدق الله العظيم.
1: தேசவி கீர்த்த குருவான் கேவும் அனைக்காவஸ் இதாத்துக மக்மி ப்ரோக்ராமாக குடியத்தானா.